0: பவுலுத்துமான் விசின் கொரிந்து வருண்கள் எனலது பழமு ஹசுனின் கொட்டசகி சகோதர வருணி அப்பே பியவருண்ட குமக் வேதை ஒப்பட மதக்கர தீமட்ட மம கெமத்தெமி ஓஹு சியல்லோம வலாக்குலக மக பெண்வீம லெபூஹ ஓஹு சியல்லோம ரத்து முகுதின் இத்தர ஊஹ சியல்லோம வலாக்குலகது ரத்து முகுதெய்த மோசஸ் சமக சகபாகி வீமட்ட பௌத்தீஸ்மிய லெபூஹ சியல்லோம எக்கம அத்தியாத்மிக ஆஹாரே அனுபவ கலஹ எக்கம அத்தியாத்மிக பெண் பானைய கலஹ ஓன் பானைய கலே ஓன் கெட்டுவகிய தீவ பர்வத்தய கினி ஏ பர்வத்தய நாம் கிறிஸ்துன் வஹான்சேய எஹெத் ஓன்கின் வெடி தெனைக்குட்ட தெவியன் வஹான்சேட்ட பிரசன்ன வீமட்ட நுகைக்கி வீய எபெவின் ஓஹு காந்தார ஏதி விநாஷ ஊஹ ஓன் நபுரு திசட்ட எலும் கலாக் மேன் அப்பத் நபுரு திசட்ட எலும் நுகரண பின்ச மே சியல்ல சிது ஊயே அப்பட பாடமக் வசேனி ஓன்கென் சமஹரைக்கு மெசிவிலி கீவாக் மேன் மெசிவிலி நொக்கியன்ன மெசிவிலி கீமேன் ஓஹு மாரையா விசின் விநாஷ கருணு லெபூஹ மே சியல்ல ஓன்ட சிது ஊயே பாடமக் வன பின்சய ஏவா லியன லத்தே யுகாந்தேட பெமின சிட்டின அப்பட அனுதுரு எங்கவீமாக் வசேனி தமா ஸ்தீரவ சிட்டின்னேயை சிதன்னா நுவட்டன லெச பரிசம் வன்ன தேவவாக்கியமிசேய
1: திவ்யன் வகசீட்டு ஸ்தோஸ்ரவேவா
0: சுப்புவச்சயனது

0: கேட்டா சரி சரண திமுத்து ரேடியோ கிதுனுகி வெடசதான சந்தா ஒபடத் ஒபகி வெதிபர தாயகத்வே லபாதி ஹகிய
1: மாவல் பாவகி மத்த துவலே துந்தி திரிகானு கிதினுலே
0: விமசன்ன அத்யக்ஷக பியதுமா திமுத்து பதனம பம்பல கதா கரன்ன දුරකථන අංක 077 3265 133 071 81 82 582

0: எவிட்ட ஜீவமான சத்து என் சதுரதே நாகாயனா கருவின் சிட்டியாவுது சிடின்னாவுது மது சிடின்னாவுது எக்கம ஜீவமான நிதியான் மார்சேட்ட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோரஷ்யே பாலுத்து
0: எவிட்ட வெடி மகல்லோ விசி ஹதர தினா